காடும் நிலை ஜுனாடும் பீர் தர்ஜிக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயின் பென் ரக்கிய ஹர்மு மத்திய ட்ரக்ஸ் கிச்சு கி காங் பென் ரக்கிய ஹர்மு கிரிம் கப்பவிர் பொன்சிய பான் சாய் பாரி தேங் பொன்தாங்களோ ஜோர்ஹாரா லாங் நினியானி கங்கிம் டிஸ்ட்ரிக் கமிஷனர் கான்ஃபரன்ஸ் அமைய லாங் லாம்தி கச்சிங் கிச்சிங் வாய் கச்சுபத்தி பி மினிஸ்டர் கஹோய் டாக்டர் ஹிமந்த விஸ்வ சர்மா லாம்தி கனகி கி எம்எல்ஏ ஆ கன்ஸ்டிடுவன்சி டின் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் லப்பென் ஜுங் ஜுங் ரிஹாபிலிசி station center along sodak pen kelangchari asai parden ponpo rakia hormu kirimamuni ratum aronatang karkan chotkali hemtuna phan kapanohok munira phan kapathi lapen international trafficking mate munira phan joyjoy pen kinep kang hu asai ta parden pon det titi puta minister ke hoy pen lamthi pachini Silchar Municipal Corporation Election Kachapati Jia Prang Congress Party Pian Bang Kripho Asong Jala Pian Klem Bang Pua Duma Phan Song Pian Ningkan Ke Thoma Por Phrung Pon Lo Song Pian Ki Phrung Pon Asong Jaya Ang Bong Bang Hini Ke Ticket Ke Long Le Independent Candidate Assam Pradesh Congress Committee Amei Phu Gorov Gogoi Pansi Party Alam Kapate Pek Asong Ja Atoma Phan Kiprung Ahukum Pipon Lo APCC Achun Bang Ramana Borua Pansi Lokidu Pen Laswalam Thi Pachini Pon Lo Nogong Lok Sabha Constituency Bagai Election Apan Nomination Alo Kedeng Pon Pini Adusi Arni Lo Nogong Lok Sabha Constituency BJP Party Candidate Debasis Sharma Congress Party Barim MLA Sivamani Bora Lapen AIUDF Party Candidate Badruddin Asmal Asmal Anpara Prajama Candidate Atumta Pini Nomination Alo GP Ponlo Nomination Alo Songthom Atum Penta GP Ponrintilo BJP Candidate Debasis Sharma Nomination Alo GP Along Songyapu Songyapi Klembang Phu Klembang Phi Atumta Chitur Dunse Nogong Hawa Returning Officer Arading P Bajir Ponlo Nomination Alo Kapaji Rahul BJP State Amei Phu Dilip Soikya Minister Piyu Sajurika Jayanta Malabruwa Pendang Lok Pendang An Man Pengkidu Asongya Asongya Pi Atumta Chitur Dunlo Congress candidate Sivamuni Bora Penta Nogong Hawar Congress Saihem Pen Barsi District Returning Officer Saihem Andam Se Nomination Alo GP Ponlo Assam Pradesh Congress Committee Ameipu Gorov Gogoi Legislative Assembly Opposition Leader Wajid Ali Choudhury MP Rukibul Hussain Lapen Song Klembang Phu Klembang Phiatunta Chittu Dunlo State Seal Handicraft and Textile Minister Biswajit Doimori Pen Prajam Nitor Assam Velvet Farm Along Humri Damlo Alangli Gokamuk Seal Farm Dhimaji Longta Humri Damse Kikim Kerang Amu Kapangjang Ponsia Phan Lang Chari Damlo New Delhi Arun Jetli Kapatrua Klam Along Injala Pen Afghanistan Angbong non kapedo bom t20 cricket kapathu kachepati adun thu aphong patawiya ju afghanistan na phan wicket troxy pen parency batai ke thom aphong ke hot tang pen patai hini aphong chepahai pon tang lo ke hai nang ye ran pharu sira trok cap adim inja tom over cripply ra tobor pho angbong wicket ke